0: ஏபி கேவ் அது
1: ஓ கேவ் ஏ பாபா
0: மே ஆட்ட மான்சிது
1: நே மொகல
0: எல்லாம் புண்டாக் லாங்கட்டேன்னகோ
1: சி லேச்சினேன் ஒக்குமல் அவலாகனின்னானே

0: ஹிந்தி ரீமிக்ஸ் ரீமேக் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக அதிசய பிரதம வதாவட வினஸ்ம டிஜே சங்கிராமியாக நெட் எஃப் எம் டிஜே நைட் வித் டிஜே ரமேஷ் அண்ட் டிஜே டிலி ஃபன் எக செட் வேணா டேகி தினன்னா நெட் எஃப் எம் டிஜே நைட் அது ரேட் நவேட்டா.
0: Brought to you by
2: Vasara Visayathaka Vishwasaniyathwe Samaga Rasayai Sampradayai Ekata Musukota Lovatama Rasaya Bedena Susi Gobekers Dan Rasavat Ahara Pana Catering Sevawa Samaga Vimasim 0.77 44 95 195
3: Sumudu Matupita Nisa Andan Innat Pahasui Leak Wennet Na
4: Films Aya Ekka Oyata Oyawa Mage Arinne Na.

ஜவே ஞானோனி கேலா என்ன பண்ணுவான்னு வந்துட்டுனே. ஏ மின்னவனம் பெரியானு அப்பே ஆபீஸுக்கே தின்னு தரமாக்கினே தாத்தலா வெரி தகுந்தவரை லசனு கொல்லதே தந்து நினைக்கிறாள். எத்திர அத்தாரில தானு வைக்கிட்ட வங்கியானே அப்பே சத்துரிங் ஆபீஸ் என்ன கெமத்தீனியா தவக்கு வேண்ட் நான் கொண்டாக தேனோ எக்கிங் எக்கு பலாகின பலாகின பலாகினேயாமோ. அப்பே சுஜீவ கேனோ கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் இக்கா ஏவாகியம் ஜானேலையாக லாங்க மேசையா கொஞ்சம் லசனு கெல்லுக்கோ தோனியிலோ மட்டா தோய காரணா துணியன் தேக்காக்ம தேனோ கொஞ்சம் வைஃபை கனெக்ஷன் இக்காக தேனோ கொஞ்சோட்டு முகுது பேன ஜானேலையாக மேசைக்கு தேனோ நெத்தே மோட்டிவேஷன் இக்காக தமை கெமத்தின் எந்த மகி மோட்டிவேஷன் இக்க வேலாம் மகி ஆஃபீஸுக்கே வேடக்கிறாம லக்மாலி பிரியதர்ஷனிவ மென்ஷன் கல்ல மொனாதே கேல ஹலதேனோ இகாவட்டு லக்மாலி தினேத்மாவும் மென்ஷன் கல்ல கேல தேனோ ஒயாட்ட நாங்க ரஷ்யக்காகனே கேள ஆயே தினேத்மா கிட்ட ரிப்ளை காக் தால தேனோ ஏ மகே கேள கௌதானே மேயா வன்னிக்காங்க ஹன்னே நாங்கில தென்ன வெடக்கிறேன் ஆஃபீஸுக்கு முக்காந்து ஓகே முக்கு வேகன்சி காக் நான் லொக்கு லொக்கு முக்கு தோன்னே மேச பேய் தானாரி கவான பல்லவினி கோலவி சத்துட்டு பதுரலி அசோக கதாக்கலாம் ஆயிட்டி அபராதிக்கு அனுபவ ஒய அட்டியான் தொட்டுட்டு பதுரெலியட்டு ஒய ஹப்பாத்தி இதுக்கு துணட்டுமா தொந்துட்டுமோ வேச

0: ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிட்டட் ரேடியோ ஃபன் எக அதிசய பிரதம வதாவட வெனஸ்ம டிஜே சங்கிராமயாக நெட் எஃப்எம் டிஜே நைட் வித் டிஜே ரமேஷ் அண்ட் டிஜே டிலி வசர விசயாத்துக்கு விசுவாசனியத்துவ சமக ரசையை சம்பிரதாயை எக்கட்டு முசுக்கோட்ட லோவட்டம ரசை பெதின சுசி கோபேக்கஸ் தன் வசவத் ஆஹார பான கேட்டரிங் சேவாவ சமக விமசிம் பிந்து ஹெத்தாத்தாய் 44 45 எக்கசிய அனுபா
2: தென காட்டம்பு மேலா கசாக்கல கிரீன் சூப்பர் ஷாக்கா மாத்தலை அத்துருக்கிரிய முள்ளேரியாவன் ஆரம்பல கனை முழுக்கம் போல ஏ விதரக் நிவே ஒபே ஆத்தே ஆத்தி முதல் சுரக்ஷித ஆயோஜன கிரமியாக கொசே யோமு கர வட திகல பிரதிலாப லபா கான தென்ம கதா கரான கசாக்கல பிளான்டேஷன் விந்து 71 892 1767 கசாக்கல சமூக வியாபாரே வெத்தின்
3: சுமுது மத்து பிடனேசா ஏதாங் இன்னத் பாசுய் லீக் வென்னித் நே
4: ஃபெம்ஸ் ஐயக்க ஒயாட ஒயாவ மகேரின்னே
5: ශ්‍රී ලංකේය අපේම රටේ හොඳම තේ දල්ලක රසය ගුණය දැන් ඔබටත්
6: සිහින් හැදති නිරෝගිමත් ලස්සන සිරුරකට විජය ග්‍රීන් ටී
5: ප්‍රබෝධමත් ජීවිතයකට විජය බ්ලැක් ටී
6: ඔබගේ ජීවිත කාලයත් එක කරන විජය ග්‍රීන් ටී පැක් සහ බ්ලැක් ටී පැක්
5: නොවිනස්වන රසවත්ම රසය
6: විජය ග්‍රීන් ටී සහ බ්ලැක් ටී
5: විජය ප්‍රොඩක්ට්ස් අපේ රසය රටේ සැමට ඇසීම අඩුත චැනල් 10ක් සහ AI තාක්ෂණ නියුත් ශ්‍රවණාධාර ලංකාවේ අඩුම මිලට Vision Kia Hearing Solutions අමතන්න 0777 76 76 10

0: ரேடியோ ஃபன்னுக்கு அதிசய பிரதம வதாவட்ட வினஸ்ம டிஜே சங்கிராமியாக நெட் எஃப்எம் டிஜே நைட் வித் டிஜே ரமேஷ் அண்ட் டிஜே டிலி. ஃபன் எக்கட்ட செட் வென்ன டேகி தினன்ன நெட் எஃப்எம் டிஜே நைட் அது ரேன் நவேட்ட.
1: வசர விசயாத்துக்கு விசுவாசனியத்வே சமக ரசையை சம்பிரதாயை எக்கட்டு முசுக்கொட்ட லோவட்டம் ரசை பெதன சுசி கோபேக்கர்ஸ் தன் ரசவத் ஆஹார பான கேட்டரிங் சேவாவ சமக விமசிம் பிந்து ஹெத்தாத்தாய் 44 45 105 105
2: சந்தி சுவையிட்டு நவ பிவிசுமாக அபியந்தரின் ஹா பாஹிரின் சந்தி பிரதாக சமினே தொலின் நுவரத்தின் சந்தி சுவையோ தாகரதான் பிந்து 810 97 99 ஆமட்டா தீகாயு ஜாயின்ஸ் ரீபோன் சந்தி பிரதாக சமன சுவாவிக பிரத்திகார கட்டலே நிவசிட்டும கென்வாகான் திலோ திலக சம்புது தெமகுல சதஹேன் சமரன்னட
3: நேத்ராலோக வெசாக்
2: பூஜனிய வதுர குமுரே தம்மரத்ன ஹிமியான்கே அனுசாசகத்வேன் கூருகல ராஜமஹா விஹார பின்பிமேதே
3: வெசாக் போதா உதயசன 6ட அஷ்டாங்க சீலே சமாதன்வ தவச புரா பிலிவேத் புரன்னட
2: உதேசன 8ட தர்ம தேசனய பூஜ்ய மாதர மஹிந்த ஹிமி
3: சவச 5ட ஆசீர்வாத போதி பூஜாவ பூஜ்ய மாபுலங்குலமே குணரத்ன ஹிமி
2: ராத்திரி 7ட சிட்ட தர்ம தேசனய பூஜ்ய வால்புல கோதம ஹிமி
3: ராத்திரி 10ட சிட்ட பசுதா பஹன்வனதுரு லௌதுரு அரண சனராமர ராத்ரிய
2: பொகுய தினத பசுதா ராத்ரி 7ட சிட்ட பூஜனீய குட்டி குலமே பேமாலங்கார ஹிமியான்கே விசேஷ தர்மானுசாசனாவ
3: கோரகலதே புது புதட எக்வன்ன பிந்துவை 777 66 76 அங்கய அமதன்ன
2: பிலிவித் புரன்ன தாமே ஹசிரென்ன விசக் பொகுதா அப்பி ஆயத் கூறகலையாமோ அப்பி ஆயத் கூறகலையாமோ
4: பெத்தி பரதாயகத்வய
3: சருதய சருவஷேந்த நிசருதய நிசருளிசத தகின்னா சருதயம லபதி
2: தெய் நென பஹன் தெல்வும மாஸ்டர் கைட் பிரகாஷகியோ வெதின்
5: அக்மா வெதில் ஃபேட்டி லிவர் பய வெண்ணிப்பா சிவனகல லிவர் பூஸ்டின் கேப்சூல் அரகான் அப்பே வெதகம அப்பே உருமய 40 அபிமானய செவனகல ஆயுர்வேத பிந்துவை 47 31 540
3: நேத்ராலோக வெசாக்.

சேலஞ்சுக்கு வரணே தவ வினாடி அட்டாயுது என்னே கமெண்ட் செக்ஷனுக்கு எதா சத்சியாய் தவ துன்சியாக தான் வடியங்க கமெண்ட் கரணக்கு நாட்டு அப்படி தானவா லொகூ தேக்கா மங்கி வேணு தேக்க முக்காத்திக்கலாம் தக்கால கமெண்ட் கரான்னு